0: ஒரு அப்பா பண்ணல ஒன்னா மல்லியா நவுழ நான் வாங்க போய் வாத்துமா மேன் அழகா பேனா எல்லாருக்கும் தாத்தா எக்கா பாத்திர நெருக்கினா அக்கன்யத்தா மத்தியா அவக்க ஏங்கிற ஏன் போலுவா அங்க பாப்பு நாமா நான் குறை குறைக்கும் நாமா எமி பே நானா அக்கா பாத்திர நான் மேன் அழப்பா நீங்க தேவங்கா அவக்க நீங்க நீ இறங்க கியங் புனா நுங்குலாங்க டாக்டர் அவக்க ஹெல்த் ஒர்க்கா கா பாத்திர நேத்து மெருக்கினா அக்கன்யத்தா கோவிட் அவக்க RSV அதுவாப்பா நமக்கு நாமா ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் கேம்
1: Station sponsor.
2: This is my team, yeah. Need to run a mop. I ain't doing this for me, I'm doing this for all us.
3: The Deadly Cup Carnival is back for 2026, bringing together community, culture and competition from right across the Northern Territory. Player registrations are now open, with players and coaches from across the territory invited to get involved in one of the biggest community sporting events on the calendar. The Carnival is all about creating opportunities, building connections and celebrating deadly talent both on and off the field. To register or to find out more, head to Deadly Health. Don't miss your chance to be part of